0: ஓகே. டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புறாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்றது, அவங்களை எதிர்ப்பதுதான் அரசியல் இல்லை. அப்ப ஏன் இங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எடுத்து நினைக்கிறேன். என்ன தத்துவம் இது? கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் காரவனே பேசுறாரு, ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்கார்ந்து காங்கிரஸும் உட்கார்ந்து. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை, ஆனா இந்தியா பிளாக்ல ரெண்டு பேரும் வந்து ஒன்னா உட்கார்ந்து. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசு நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா?
1: CK Chief Mr. Thirumavalavan has mooted the idea of India bloc, including both the DMK and the TVK. The DMK has made it very clear that they will not work with the Congress.
2: See, it's not about Congress or DMK or VCK or any other political party. It's about India and its future, and it's about our people. See, we are living in a very troubling times. BJP is completely trying to control each and every machinery, every foundation of democracy. Generally in democracy, voters choose the political party or a government. But in BJP's New India, BJP chooses the voters. That's its SIR. Now delimitation bill is hanging above our head, followed by one nation, one election. So we are really living in a very troubling times. We should work together to save the country. So that's what VCK Chief has expressed in my view.
3: And is that something that's really possible, Vijay, as part of the INDIA bloc? Let's look at different scenarios. The first scenario, the national allies versus the state rivals. Will they unite on national issues? And what are the key national issues we are talking about? Delimitation is one of the key issues, the North-South divide, national education policy, once again an issue which is clearly something about the divide of the North and the South. Who can forget the language war? Language is something that has sharply divided historically between the North and the South. Of course, there have been political efforts to bridge that gap, but that continues to remain a contentious issue. The second scenario, which is an issue-based understanding between the two sides, where there can be no formal alliance between the two parties, pre-poll or post-poll, but TVK can back the INDIA alliance on certain issues. That will show some kind of political strength and mettle coming in from this newly formed political organization that swept the state of Tamil Nadu. The block on the parliamentary votes and the national issues, that's how this scenario might work. But there's a third scenario as well that we can look at. And what is that third scenario? TVK's formal INDIA block entry. That means they're not holding anything back. They're fully going and becoming a part of the INDIA block and having alliance or an understanding or some kind of unity, political unity, especially at the center. The seat sharing will become a big challenge in Tamil Nadu, say in the municipal elections or in the elections that may come in the future if there is a bipoll or the Lok Sabha elections. The three scenarios that we have spoken about. And 9 months after the Karur stampede tragedy, the political battle over accountability has flared up once again. Tamil Nadu CM visited Karur and met the families of the victims. The chief minister was seen getting emotional as he handed over government job appointment orders to the families. But the emotional outreach quickly turned into a political face-off. CM Vijay blamed the DMK government and police for the tragedy. DMK hit back, accusing Vijay of using the visit for upcoming bipoles. The party had earlier questioned the timing of the job offers for the victims' families, claiming it could influence the witnesses. The Congress has hit back, urging DMK to rise above petty politics.
4: They have all the rights to cancel the meeting. Enga kitta kekkanumla onnu avasiyame kedaiyadhu. Ana adeyala edhuvume seiyama அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்

0: சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு?
1: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பல, ஏன்னா விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளா அதை பேசாம சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
2: He did not go there to sympathize with the people who had lost their lives, family of the member who have lost their lives. He has gone for electoral campaign. He went to Tiruchi. Everybody thought that since the Tiruchi people had voted for him and elected him, he is going to thank the people. But he did not thank the people. How will a candidate who had won in a constituency thank the people? They will get into a jeep, go through the streets of that constituency and wish thank the people. But he did not enter into the constituency at all. But he said that I am going to thank the people of Trichy constituency, which had one of the Trichy constituencies which had elected him. He was campaigning for by election. The same thing he has done in Karur.

0: stampede tragedy, the political battle over accountability has flared up yet again. Tamil Nadu Chief Minister Vijay visited Karur and met the families of the victims. The Chief Minister was seen getting emotional as he handed over government job appointment orders to the family. But the emotional outreach quickly turned into a political face-off. While CM Vijay blamed the DMK government and the police for the tragedy, the DMK hit back, accusing Vijay of using the visit for upcoming by-polls. The party had earlier questioned the timing of the job offers for the victim families, claiming it could influence witnesses. Congress has hit back, urging DMK to rise above politics.
1: They have all the rights to cancel the meeting. Enga kitta kekkanumla onnu avasiyame kedaiyadhu. Ana adheyala edhuvume seiyama அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு?
2: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பல, ஏன்னா விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளா பேசாம சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
3: He did not go there to sympathize with the people who had lost their lives, family of the member who have lost their lives. He has gone for electoral campaign. He went to Tiruchi. Everybody thought that since the Tiruchi people had voted for him and elected him, he is going to thank the people. But he did not thank the people. How will a candidate who had won in a constituency thank the people? They will get into a jeep, go through the streets of that constituency and wish thank the people. But he did not enter into the constituency at all. But he said that I am going to thank the people of Trichy constituency, which had one of the Trichy constituencies which had elected him. He was campaigning for by-election. The same thing he has done in Karur.
4: Minister Vijay went to Karur for by-election campaign, but he declared it as to meet the public. Wherever he is going, he is campaigning for his by-election campaigning only in Karur, where he accused the DMK for the Karur tragedy. 285 days gone. Now only he went to Karur.
5: There is nothing wrong in providing any kind of government jobs to those people who have lost their loved ones, because their whole family has lost somebody. And because of that, the family's whole balance has got lost. We see in that angle only.
0: The Congress government in Karnataka is under fire over an acute shortage of teachers in government and government-aided schools. An NDTV reality check has found classrooms being merged, one teacher handling multiple subjects, and students worrying that they will not finish their syllabus before exams. The government says teachers are being deployed for official duties, but the opposition alleges education is taking a back seat in the state.

0: government job appointment orders to the family. But the emotional outreach quickly turned into a political face-off. While CM Vijay blamed the DMK government and the police for the tragedy, the DMK hit back, accusing Vijay of using the visit for upcoming bipoles. The party had earlier questioned the timing of the job offers for the victim families, claiming it could influence witnesses. Congress has hit back, urging DMK to rise above politics.
1: They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்ல ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்குது பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு?
2: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பல, விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளா பேசாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
3: He did not go there to sympathize with the people who had lost their lives, family of the member who have lost their lives. He has gone for electoral campaign. He went to Tiruchi. Everybody thought that since the Tiruchi people had voted for him and elected him, he is going to thank the people. But he did not thank the people. How will a candidate who had won in a constituency thank the people? They will get into a jeep, go through the streets of that constituency and wish to thank the people. But he did not enter into the constituency at all. But he said that I am going to thank the people of Trichy constituency, which had one of the Trichy constituencies which had elected him. He was campaigning for by-election. The same thing he has done in Karur.
4: Minister Vijay went to Karur for by-election campaign, but he declared it as to meet the public. Wherever he is going, he is campaigning for his by-election campaigning only in Karur. There he accused the DMK for the Karur tragedy. 285 days gone. Now only he went to Karur.
5: There is nothing wrong in providing any kind of government jobs to those people who have lost their loved ones, because their whole family has lost somebody. And because of that, the family's whole balance has got lost. For we feel, we see in that angle only.
0: The Congress government in Karnataka is under fire over an acute shortage of teachers in government and government-aided schools. An NDTV reality check has found classrooms being merged, one teacher handling multiple subjects, and students worrying that they will not finish their syllabus before exams. The government says teachers are being deployed for official duties, but the opposition alleges education is taking a back seat in the state.

0: front lines of Kargil. The fury of Operation Sindoor.
1: So many attacks.
0: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
1: It's incredible.
0: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcast.
2: And distressing reports coming from Vietnam, where a boat carrying several Indian tourists capsized near Phu Quoc Islands. Reports say that 32 passengers were on board and 15 Indian tourists are reported to be killed as local authorities continue the search and rescue operation. Prime Minister Narendra Modi expressed grief over the Vietnamese boat tragedy and also said that Indian authorities are in close coordination with the Vietnamese authorities to provide all possible assistance. The boat had many employees and distributors of Lava mobiles. Many of the dead are believed to be from Andhra Pradesh. Lava sent 110 of its people on the trip. Meanwhile, the MD of the company has said, "My heart goes out to everyone affected and to the families who are enduring this unimaginable loss."
3: கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு எனது தம்பி முருகப்பிரபு வியட்நாம் சுற்றுலா சென்றார். எதிர்பாராத விதமாக இன்று வியட்நாமில் நடைபெற்ற படகு விபத்தில் எனது தம்பி மரணமடைந்தார் செய்தி 10:30 மணிக்கு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனேயுமே நாங்கள் மாநில அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை செய்துள்ளோம். விரைந்து மாநில அரசும் மத்திய அரசும் எனது தம்பி உடலை இந்தியா கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
2: Well, that story and much more up on our website. With that, it's a wrap on this edition. Thank you for watching.

0: They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யார்?
1: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பல, ஏன்னா விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளாக பேசாமல் இருக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
2: He did not go there to sympathize with the people who had lost their lives, family of the member who have lost their lives. He has gone for electoral campaign. He went to Tiruchi. Everybody thought that since the Tiruchi people had voted for him and elected him, he is going to thank the people. But he did not thank the people. How will a candidate who had won in a constituency thank the people? They will get into a jeep, go through the streets of that constituency and wish thank the people. But he did not enter into the constituency at all. But he said that I am going to thank the people of Trichy constituency, which had one of the Trichy constituencies which had elected him. He was campaigning for by election. The same thing he has done in Karur.
3: Minister Vijay went to Karur for by-election campaign, but he declared it as to meet the public. Wherever he is going, he is campaigning for his by-election campaigning only in Karur, where he accused the DMK for the Karur tragedy. 285 days gone, now only he went to Karur.
4: There is nothing wrong in providing any kind of government jobs to those people who have lost their loved ones, because their whole family has lost somebody, and because of that the family's whole balance has got lost. For we see in that angle only.
5: The Congress government in Karnataka is under fire over an acute shortage of teachers in government and government-aided schools. An NDTV reality check has found classrooms being merged, one teacher handling multiple subjects, and students worrying that they will not finish their syllabus before exams. The government says teachers are being deployed for official duties, but the opposition alleges education is taking a backseat in the state.

0: நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யார்?
1: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பலை, ஏன்னா விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளாக பேசாமல் இருக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
2: He did not go there to sympathize with the people who had lost their lives, family of the member who have lost their lives. He has gone for electoral campaign. He went to Tiruchi. Everybody thought that since the Tiruchi people had voted for him and elected him, he is going to thank the people. But he did not thank the people. How will a candidate who had won in a constituency thank the people? They will get into a jeep, go through the streets of that constituency and wish thank the people. But he did not enter into the constituency at all. But he said that I am going to thank the people of Trichy constituency, which had one of the Trichy constituencies which had elected him. He was campaigning for by election. The same thing he has done in Karur.
3: Minister Vijay went to Karur for by-election campaign, but he declared it as to meet the public. Wherever he is going, he is campaigning for his by-election campaigning only in Karur, where he accused the DMK for the Karur tragedy. 285 days gone, now only he went to Karur.
4: There is nothing wrong in providing any kind of government jobs to those people who have lost their loved ones, because their whole family has lost somebody, and because of that the family's whole balance has got lost. For we feel we see in that angle only.
5: The Congress government in Karnataka is under fire over an acute shortage of teachers in government and government-aided schools. An NDTV reality check has found classrooms being merged, one teacher handling multiple subjects, and students worrying that they will not finish their syllabus before exams. The government says teachers are being deployed for official duties, but the opposition alleges education is taking a back seat in the state.

0: Several Indian tourists capsized near Phu Quoc Islands. Reports say that 32 passengers were on board and 15 Indian tourists are reported to be killed as local authorities continue the search and rescue operation. Prime Minister Narendra Modi expressed grief over the Vietnamese boat tragedy and also said that Indian authorities are in close coordination with the Vietnamese authorities to provide all possible assistance. The boat had many employees and distributors of lava mobiles. Many of the dead are believed to be from Andhra Pradesh. Lava sent 110 of its people on the trip. Meanwhile, the MD of the company has said, "My heart goes out to everyone affected and to the families who are enduring this unimaginable loss."
1: கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு எனது தம்பி முருகப்பிரபு வியட்நாம் சுற்றுலா சென்றார். எதிர்பாராத விதமாக இன்று வியட்நாமில் நடைபெற்ற படகு விபத்தில் எனது தம்பி மரணமடைந்தார் செய்தி 10:30 மணிக்கு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனேயுமே நாங்கள் மாநில அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை செய்துள்ளோம். விரைந்து மாநில அரசும் மத்திய அரசும் எனது தம்பி உடலை இந்தியா கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
0: Well, that story and much more up on our website. With that, it's a wrap on this edition. Thank you for watching.

0: national level to take on the BJP, saying national interests must take precedence over state-level political rivalry. Backing the proposal, Congress MP Jyoti Mani said that the two parties should unite to safeguard the nation's future, citing issues such as delimitation, national education policy and the language debate. While there has been no official response from either the DMK or TVK, the remarks have fueled political buzz over whether CM Vijay could back India bloc on the national issues or eventually become part of the opposition alliance.
1: TVK என்ன சொல்றாங்க எங்க கொள்கை எதிர்ப்புன்றாங்க ஓகே டிஎம்கே என்ன சொல்றாங்க இவ்வளவு நாளா நாங்க எடுத்துக்கிறோம் தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க இந்தியா பிளாக் என்ன சொல்றது அவங்களை எதிர்ப்பது தான் அரசியல் இல்லை அப்ப ஏன் இங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது இதுதான் திருமாவளவன் எடுத்து வந்திருக்கேன் என்ன தப்பு இது கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல் பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் காரவனே பேசுறாரு ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்கார்ந்து காங்கிரஸும் உட்கார்ந்து மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை ஆனா இந்தியா பிளாக்ல ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசு நடக்கக்கூடாதா இது திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா
2: BCK chief Mr. Thirumavalavan has mooted the idea of India bloc including both the DMK and the TVK. The DMK has made it very clear that they will not work with the Congress.
3: See, it's not about Congress or DMK or BCK or any other political party. It's about India and its future and it's about our people. See, we are living in a very troubling times. BJP is completely trying to control each and every machinery, every foundation of democracy. Generally in democracy, voters choose the political party or a government. But in BJP's New India, BJP chooses the voters. That's its SIR. Now delimitation bill is hanging above our head. Followed by one nation, one election. So we are really living in a very troubling times. We should work together to save the country. So that's what VCK chief has expressed in my view.
0: Nine months after the Karur stampede tragedy, the political battle over accountability has flared up yet again. Tamil Nadu Chief Minister Vijay visited Karur and met the families of the victims. The Chief Minister was seen getting emotional as he handed over government job appointment orders to the family. But the emotional outreach quickly turned into a political face-off. While CM Vijay blamed the DMK government and the police for the tragedy, the DMK hit back, accusing Vijay of using the visit for upcoming bipolls. The party had earlier questioned the timing of the job offers for the victim families, claiming it could influence witnesses. Congress has hit back, urging DMK to rise above politics.
4: They have all the rights to cancel the meeting. எங்க கிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்குது பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யார்?
5: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பல, ஏன்னா விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளா அதை பேசாம சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
6: He did not go there to sympathize with the people who had lost their lives, family of the member who have lost their lives. He has gone for electoral campaign. He went to Tiruchi. Everybody thought that since the Tiruchi people had voted for him and elected him, he is going to thank the people. But he did not thank the people. How will a candidate who had won in a constituency thank the people? They will get into a jeep, go through the streets of that constituency, and thank the people. But he did not enter into the constituency at all. But he said that I am going to thank the people of Trichy constituency, which had one of the Trichy constituencies which had elected him. He was campaigning for by-election. The same thing he has done in Karur.
7: Minister Vijay went to Karur for by-election campaign, but he declared it as to meet the public. Wherever he is going, he is campaigning for his by-election campaigning only in Karur. There he accused the DMK for the Karur tragedy. 285 days gone. Now only he went to Karur.
8: There is nothing wrong in providing any kind of government jobs to those people who have lost their loved ones, because their whole family has lost somebody. And because of that, the family's whole balance has got lost. For we feel, we see in that angle only.
0: The Congress government in Karnataka is under fire over an acute shortage of teachers in government and government-aided schools. An NDTV reality check has found classrooms being merged, one teacher handling multiple subjects, and students worrying that they will not finish their syllabus before exams. The government says teachers are being deployed for official duties, but the opposition alleges education is taking a backseat in the state.

0: 3 years, this is the fate. This case might take ages to get concluded. I think this is the fate of every case, and that's the reason we raise our voice.
1: Tamil Nadu Chief Minister Vijay's possible alignment with the INDIA bloc has gathered momentum after fresh calls from key opposition leaders for greater unity in Tamil Nadu. VCK Chief Thoi Thirumavalvan has urged the DMK and TVK to join hands at the national level to take on the BJP, saying national interests must take precedence over state-level political rivalry. Backing the proposal, Congress MP Jyoti Mani said that the two parties should unite to safeguard the nation's future, citing issues such as delimitation, national education policy and the language debate. While there has been no official response from either the DMK or TVK, the remarks have fueled political buzz over whether CM Vijay could back India bloc on the national issues or eventually become part of the opposition alliance.
2: TVK enna solraga enga kolgai edirindraanga okay DMK enna solraga ivula naala naan eduthukodum thodandhu edirkumraanga India bloc enna solrudhu avangala edirpadhu dhaan avasiyam illai appo yen inga ore anikku varakoodadhu idhu dhaan thirumaavanga eduthukodum கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் காரவனே பேசுறார். ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்கார்ந்து காங்கிரஸும் உட்கார்ந்து. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை. ஆனா இந்தியா பிளாக்ல ரெண்டு பேரும் வந்து ஒன்னா உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா?
3: BCK Chief Mr. Thirumavalavan has mooted the idea of India bloc, including both the DMK and the TVK. The DMK has made it very clear that they will not work with the Congress.
4: See, it's not about Congress or DMK or VCK or any other political party. It's about India and its future, and it's about our people. See, we are living in a very troubling times. BJP is completely trying to control each and every machinery, every foundation of democracy. Generally in democracy, voters choose the political party or a government. But in BJP's new India, BJP chooses the voters. That's its SIR. Now delimitation bill is hanging above our head, followed by one nation, one election. So we are really living in a very troubling times. We should work together to save the country. So that's what VCK Chief has expressed in my view.
1: Nine months after the Karur stampede tragedy, the political battle over accountability has flared up yet again. Tamil Nadu Chief Minister Vijay visited Karur and met the families of the victims. The Chief Minister was seen getting emotional as he handed over government job appointment orders to the family. But the emotional outreach quickly turned into a political face-off. While CM Vijay blamed the DMK government and the police for the tragedy, the DMK hit back, accusing Vijay of using the visit for upcoming bipoles. The party had earlier questioned the timing of the job offers for the victim families, claiming it could influence witnesses. Congress has hit back, urging DMK to rise above politics.
5: They have all the rights to cancel the meeting. Engitta kekkanumla onnu avasiyame kedaiyadhu. Ana adeyala edhuvume seiyama அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலா இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு?
6: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பல. விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பத்தி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளா பேசாம சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார்?

0: இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் காரவனே பேசுறாரு, ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்கார்ந்து காங்கிரஸும் உட்கார்ந்து. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை, ஆனா இந்தியா பிளாக்ல ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா?
1: BCK chief Mr. Thirumavalavan has mooted the idea of India bloc, including both the DMK and the TVK. The DMK has made it very clear that they will not work with the Congress.
2: See, it's not about Congress or DMK or BCK or any other political party. It's about India and its future, and it's about our people. See, we are living in a very troubling times. BJP is completely trying to control each and every machinery, every foundation of democracy. Generally in democracy, voters choose the political party or a government. But in BJP's New India, BJP chooses the voters. That's its SIR. Now delimitation bill is hanging above our head, followed by one nation, one election. So we are really living in a very troubling times. We should work together to save the country. So that's what VCK chief has expressed in my view.
3: Nine months after the Karur Stampede tragedy, the political battle over accountability has flared up yet again. Tamil Nadu Chief Minister Vijay visited Karur and met the families of the victims. The Chief Minister was seen getting emotional as he handed over government job appointment orders to the family. But the emotional outreach quickly turned into a political face-off. While CM Vijay blamed the DMK government and the police for the tragedy, the DMK hit back, accusing Vijay of using the visit for upcoming bipoles. The party had earlier questioned the timing of the job offers for the victim families, claiming it could influence witnesses. Congress has hit back, urging DMK to rise above politics.
4: We have all the rights to cancel the meeting. Enga kitta kekkanumla onnu avasiyame kedaiyadhu. Ana adeyala edhuvume seiyama andha highway la irundha andha spot ku police e engala ulle kootittu vandu vittu andha nadagala irukku paருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யார்?
5: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பலை, ஏன்னா விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளாக அதை பேசாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
6: He did not go there to sympathize with the people who had lost their lives, family of the member who have lost their lives. He has gone for electoral campaign. He went to Tiruchi. Everybody thought that since the Tiruchi people had voted for him and elected him, he is going to thank the people. But he did not thank the people. How will a candidate who had won in a constituency thank the people? They will get into a jeep, go through the streets of that constituency and wish thank the people. But he did not enter into the constituency at all. But he said that I am going to thank the people of Trichy constituency, which had one of the Trichy constituencies which had elected him. He was campaigning for by-election. The same thing he has done in Karur.
7: Minister Vijay went to Karur for by-election campaign, but he declared it as to meet the public. Wherever he is going, he is campaigning for his by-election campaigning only in Karur. where he